தெய்வமான தேவி அன்பார் சேட்ட சியலு கௌரவேவே வாய்க்கேன சோதேஷே பாலுக்கு எவிட்ட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்வாசிகே சிங்காசன எதிரியே சிதினா வெடி மஹல்லான் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்சிதிரியே வெந்த வெட்டிப்பின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ